மெசேஜ் ஷேர் ஆகலதே மலிஹா தன்ஹா மலிஹா மெசேஜ் கை மலிஹா நேலாவா இர்ஹா மெசேஜ் கை ஓய் பை யுவர் வாய்ஸ் இஸ் சோ நைஸ் ஹிட் டிஃபரண்ட் அண்ட் வென் யூ ஸ்பீக் ஸ்லோலி அண்ட் ஸ்லோலி ਸਵਾਵਿਸ਼ ਗਮਦੇ ਨੂੰ ਰੋ ਰੋ ਆਓ ਖੁਮਾਰੀ ਅੰਦਾਜ਼ ਵਿੱਚ ਗਮਦੇ ਚਰਤ ਵਿਆਹ ਦਿਲ ਦਾ ਪਦੀ ਰੇਡੀਓ ਪ੍ਰੋਗਰਾਮ ਮੇਂ ਖਬਰ ਬਹੁ